நிகழ்ச்சியில் அடுத்து பெற்றால்தான் பிள்ளையா படப்பாடல் ஒலிக்கும். இந்த குரல்கள் சிறுகாழி எஸ் கோவிந்தராஜன், பி சுசீலா குழுவினர்.

0: சேர்ந்தவர் யாரு? வள்ளலார்.
1: அறிவில் உயர்ந்தவர் யாரு? ஆமா, வள்ளுவர்.
0: பாட்டில் உயர்ந்தவர் யாரு?
2: பாரதியார்.
0: ஆமா, பாரதியார்.
1: பேச்சில் உயர்ந்தவர் யார்?

0: நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் இந்த குரல் மனோ, படம் ராஜா தி ராஜா.
1: சிலு சிலு வெனக்குளிர் அடிக்குது அடிக்குது, சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள்.

நிகழ்ச்சியின் நிறைவாக ஏழாம் அறிவு என்ற படத்திற்காக ஒலிக்க இருக்கும் இந்த குரல்கள் பலராம், சுஜித், சுரேஷன் ஆகியோர்.

நேரம் 6:45. பண்பலை 100.1 எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் நாம் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேனிசை நிகழ்ச்சியில் இனி தொடரும் இந்த குரல் சித்ரா.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேர்களில் 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம். நிகழ்ச்சி நிரல் காலை 7:15 திரை இசை, 7:30 ஆட்சவிரை செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரை கானம், 9:00 அரங்கிசை, இதில் மங்களம் சங்கர் அவர்களின் பாட்டு, எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், எம் சர்வஜித் கிருஷ்ணா அவர்கள் மிருதங்கம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரை கானம், 11:30 மல்லைப்பூ தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, இதில் ஸ்ரீ கிடம்பி லக்ஷ்மிகாந்த் அவர்கள் வழங்கும் உரையினை கேட்கலாம். நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை கானம், 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர், இதில் தன்யா தினேஷ் அவர்களின் பாட்டு, எம் விஜய் அவர்கள் வயலின், ஜே கணேசன் அவர்கள் மிருதங்கம், 2:30 முதல் 4:00 வரை திரை காணம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு, இவை மூன்றும் டெல்லி அஞ்சல். மாலை 5:00 அரங்கிசை, ஆர் நாராயணன் அவர்களின் கீபோர்டு இசை இடம்பெறும், எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், ஹரித் வெங்கடாச்சலம் அவர்கள் மிருதங்கம், 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன் டெல்லி அஞ்சல், 6:30 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ், டாக் ஆன் ஓசோன் ப்ரொடெக்ஷன், அ தின் லேயர் அ பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி, உரை வழங்குபவர் டி வசுந்தரா, மெமரபிள் ஸ்டோரி சொல்பவர் ஜி சுதீக்ஷா, மியூசிக்கல் டேலண்ட் எஸ் சித்தார்த் வழங்கும் பாட்டு, அ ரிவர்ஸ் லைஃப் இஸ் அவர் A reverse life is our life. A Advaita வழங்கும் உரை, இவை யாவும் பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ் நிகழ்ச்சியில் 7:10. 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:10 மக்கள் பணி தொடங்கி நாட்டு பணி வரை டெல்லி செய்தி பிரிவு சிறப்பு நிகழ்ச்சி, 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கண்ட்ரி வைட், 9:45 இன்சைட்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரை காணம். நேர்களே, இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27 ஞாயிறன்று காலை 11:00 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8:00 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும்

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: ஐ படத்திற்காக சித் ஸ்ரீராம் சுனிதா சாரதி பாடிய பாடலை கேட்டோம். மீண்டும் திரு இசை பாடல்களை இன்று காலை 8:30 திரைகானத்தில் கேட்டு ரசிக்கலாம்.
1: மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.
0: தொடர்ந்து ஆத்சவிரி செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: 9 மணி வரை கேட்டு ரசிப்போம் இனிமையான திரை இசை பாடல்கள் திரைக்கானத்தில். முதலில் வருகிறது காக்க காக்க படப்பாடல், பாடியிருப்பவர் கார்த்திக்.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: Attention, national recognition for your hard work. For those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices, the Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairying, Government of India.
5: அடுத்து பிதா மகன் படத்திற்காக ஸ்ரீராம் பார்த்தசாரதி, ஸ்ரேயா கோஷல் பாடியுள்ள பாடல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேரம் 8:44:25 ஆகாஷவாணி 100.1 MHz FM கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து விஜய் யேசுதாஸ் குரலில் காதல் கொண்டேன் பட பாடல்.

பாட்டு கேட்கலாம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், எம் சர்வஜித் கிருஷ்ணா அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா. முதலில் ரே ரே மானச நாட்டை ராகத்தில் அமைந்த செங்கல்வராய சாஸ்திரி கீர்த்தனை ரூபகதாளம்.

0: இதுவரை கேட்டு ரசித்தோம் திரைகானம். மீண்டும் திரை இசை பாடல்களை இன்று காலை 10:30 மணிக்கு சுகமான ராகங்களில் கேட்கலாம். 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
1: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் மங்களம் சங்கர் அவர்களின்

நேரம் இப்போது 9:28:15. அரங்கிசை நிகழ்ச்சியில் மங்களம் சங்கர் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், எம் சர்வஜித் கிருஷ்ணா அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சீரா. நிகழ்ச்சியில் இனி ஏகாம்பரேச நாயகி சண்முகப்பிரியா ராகத்தில் அமைந்த முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி ஆதி தாளம்.

0: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. தி நியூஸ் ரெட் பை ரேணு கட்டாரியா. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி டுடே செட் தட் சர்வீஸ் சுட் பி த மெயின் பர்பஸ் ஆஃப் லைஃப் அண்ட் மஸ்ட் பி இன்ஹெரண்ட் இன் எவ்ரி இண்டிவிஜுவல். ஹி செட் தட் இன் பாலிடிக்ஸ் டூ சர்வீஸ் சுட் ரிமெயின் த கைடிங் பிரின்சிபல் ஈவன் வென் ஒன் ரீச்சஸ் த ஹையஸ்ட் பொசிஷன். மிஸ்டர் மோடி மேட் தீஸ் ரிமார்க்ஸ் டூரிங் அ வர்ச்சுவல் இன்டராக்ஷன் வித் சேவா யாத்ரீஸ் டிராவலிங் ஆன் த யாத்ரா ஃப்ரம் வட்நகர் டு வாரணாசி. த பிரைம் மினிஸ்டர் செட் சேவா பர்மோ தர்ம் சர்வீஸ் இஸ் த ஹையஸ்ட் டியூட்டி சுட் ரிமெயின் த கைடிங் பிரின்சிபல்.
1: சேவா யி முக்கிய அமாரா காம் ஹோனா சாஹியே ஆர் ஹம் சேவா கர் கர் கே ஹி சேவா கா சந்தேஷ் தேங்கே, சப்தோ மே நஹி தேங்கே. ஹமாரே அப்னே ஆச்சரண் சே லோகோ கோ பதா சலே கே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: 11 மணி வரை கேட்டு ரசிப்போம் சுகமான ராகங்கள். முதலில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் ஒலிக்கிறது நினைவு.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: ஒலித்த எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல் மீண்டும் காதல் ஓவியம் படத்திற்காக.

சகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன பகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: ஆகாஷவாணி நேரம் 10:44. 100.1 MHz FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் சுகமான ராகங்கள் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து நிறம் மாறாத பூக்கள் படப்பாடல் பாடியிருப்பவர்கள் மலேசியா வாசுதேவன், ஜென்சி, எஸ்பி சைலஜா.

0: அடுத்து பயணங்கள் முடிவதில்லை படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்.
1: இளைய நில பொழிகிறதே இதயம் வரை

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேரம் 11:10:50. 100.1 MHz எஃப்எம் கோல்டு வழங்கும் திரைகானம் கேட்போம். முதலில் அனிதா சந்திரசேகர் பாடியுள்ள பாடல், பாடல் இடம்பெற்ற படம் விசில்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி

0: 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: திரைகானத்தில் அடுத்து திருமலை படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா பாடியுள்ள பாடல்.

ஆகாஷவாணி நேரம் 11:21 10:00 100.1 MHz FM கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம் ரசித்து கொண்டிருக்கிறோம். அடுத்து சாமி பட பாடல் பாடியிருப்பவர் சித்ரா குழுவினருடன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: செவிக்கினிய குரல் அமுதம்.
2: யாரும் குன்றுவர் குன்றுவ குன்றி அணைய செய்யின்
3: பெருமையில் குன்று போல் உயர்ந்து நிற்பவர்களும் தன் பெருமைக்கு தாழ்வு தரும் செயலினை ஒரு குன்றிமணி அளவுக்கு செய்தாலும் குன்றிப்போவார்கள். குறள் எண் 965 அதிகாரம் மானம்.
2: குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றுவ குன்றி அணைய செய்யின்
3: பெருமையில் குன்று போல் உயர்ந்து நிற்பவர்களும் தன் பெருமைக்கு தாழ்வு தரும் செயலினை ஒரு குன்றிமணி அளவுக்கு செய்தாலும் குன்றிப்போவார்கள். குறள் எண் 965 அதிகாரம் மானம்.
1: குறளமுதம் பருகினோம். இனி இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நிகழ்ச்சி நிரல். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து திரைகாணம். 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர். இதில் தன்யா தினேஷ் அவர்களின் பாட்டு, எம் விஜய் அவர்கள் வயலின், ஜே கணேசன் அவர்கள் மிருதங்கம். 2:30 முதல் 4 மணி வரை திரைகாணம். 4:10

நீர் நேரம் 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு. இவை மூன்றும் டெல்லி அஞ்சல். மாலை 5 மணிக்கு அரங்கிசை. இதில் ஆர் நாராயணன் அவர்களின் கீபோர்டு இசை இடம்பெறும். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், ஹரித் வெங்கடாச்சலம் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விசிலேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா. இவை இரண்டும் டெல்லி அஞ்சல். 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ், டாக் ஆன் ஓசோன் ப்ரொடெக்ஷன், A thin layer, a big responsibility. உரை வழங்குபவர் டி வசுந்தரா. மெமரபிள் ஸ்டோரி சொல்பவர் ஜி சுதிக்ஷா. மியூசிக்கல் டேலண்ட் எஸ் சித்தார்த் வழங்கும் பாட்டு ரிவர்ஸ் லைஃப் இஸ் அவர் லைஃப், ஏ அத்வைதா வழங்கும் உரை. இவை யாவும் 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ் நிகழ்ச்சியில். 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:10 மக்கள் பணி தொடங்கி நாட்டு பணி வரை டெல்லி செய்தி பிரிவு சிறப்பு நிகழ்ச்சி, 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கண்ட்ரி வைட், 9:45 இன்சைட்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், 11:40 திரைகாணம். நேர்களே, இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்ந்து திரைகாணம். வல்லவனுக்கு வல்லவன் படத்திற்காக TM சௌந்தரராஜன், சீர்காழி கோவிந்தராஜன், பி சுஷீலா ஆகியோர் பாடியுள்ள பாடல்.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரிய செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
5: திரைக்கானத்தில் அடுத்து படகோட்டி படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா பாடியுள்ள பாடல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: ஆகாஷவாணி நேரம் 12:19, 15 நொடி, 100.1 MHz FM கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகாணம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து பாசமலர் பட பாடல் பாடியிருப்பவர்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா.

அடுத்து டிஎல் தியாகராஜன் பாடியுள்ள பாடலுக்கு இசை டி கே ஜெயராமன், பாடலை இயற்றியுள்ளார் பாரதிதாசன்.

அடுத்து ஏஏஆர் கோரல் குழுவினர் பாடியுள்ள பாடல். பாடலுக்கு இசை கே. வைத்தியநாதன், பாடலை இயற்றியுள்ளார் நெல்லை ஏ. கணபதி.

மெல்லிசை பாடல்கள் கேட்டோம். மீண்டும் நாளை 12:40 பிற்பகல் 12:40 மணிக்கு மெல்லிசை பாடல்கள் ஒலிக்கும்.

நேரம் 1:48 ஆகாஷவாணி 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை. இன்றைய இசை மலரில் தன்யா தினேஷ் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எம் விஜய் அவர்கள் வயலின், ஜே கணேசன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் அடுத்து ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் இயற்றியதில்லானா, ஹம்சா நந்தி ராகம் ஆதித்தாளம்.

0: பர்சனல் லோன் ஆஃபர்
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரிய செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: திரைக்கானத்தில் இனி செம்பருத்தி திரைப்படத்திலிருந்து மனோ எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: திரைகானத்தில் இனி உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மென்மினி பாடியுள்ள பாடல்.

0: நினைக்க தெரிந்த மனமே திரைப்படத்தில் வந்து கே ஜி யேசுதாஸ் பாடியுள்ள பாடல்.
1: ஸ்மைல் ப்ளீஸ்.

நேரம் 3:07. திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இனிமை மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து எஸ்.பி. பாலசுப்ரமணியம் எஸ். ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: நிலவட்டம் கைதட்டும் டும் டும், திசையட்டும் கேட்கட்டும் டும் டும்.
1: பணக்காரன் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ரா பாடியுள்ள பாடல்.

0: நேரம் 3:32:25. திரைகானத்தில் இனி எங்க ஊர் காவல்காரன் திரைப்படத்திலிருந்து பி. சுஷீலா பாடியுள்ள பாடல்.
1: தெம்பாண்டி சீமை

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய் GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம்

0: இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர் ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
0: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில்
2: அக்டோபர் மாதம் 5ஆம் தேதிக்குள்
0: காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: தி ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
0: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
3: திரைகானத்தில் இனி அம்மன் கோவில் கிழக்காலை திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்.

0: பேய் சாட்சி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அவரே பணம் கொட்ட கொட்டு கொட்ட போது தெரியுமா?
1: எதே எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை பிரஸ் பண்ணா போதும் எனக்கு பணம் கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு, அந்த மெசேஜ்ல ஜஸ்ட் நீங்க வீட்டுல இருந்துட்டு இந்த யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக்ல எல்லாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. செம்மல்ல, ஐயோ அது எல்லாமே ஃபேக்.
0: என்ன சொல்ற? இரு கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், அதாவது யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். சோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம், அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.
2: திரைகாணத்தில் இனி மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து சித்ரா பாடியுள்ள பாடல்.

நேரம் 5 மணி. ஆகாஷ்வாணி 100.1 எஃப்எம் கோல்ட் அலைவரிசை வழங்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர் நாராயணன் அவர்களின் கீபோர்ட் இசை கேட்கலாம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், ஹரிதா வெங்கடாச்சலம் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா. முதலில் விநாயகா, வீணை குப்பையர் கீர்த்தனை, ஹம்சத்வனி.

அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர் நாராயணன் அவர்களின் கீபோர்டு இசை கேட்டோம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், ஹரித் வெங்கடாச்சலம் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா.

0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: இனி இந்த அலைவரிசையில் இன்றும் நாளையும் இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. அறிவிப்பினை தொடர்ந்து 6:10 விஸ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ் டாக் ஆன் ஓசோன் ப்ரொடெக்ஷன், அ தின் லேயர் அ பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. உரை வழங்குபவர் டி வசுந்தரா, மெமரபிள் ஸ்டோரி சொல்பவர் ஜி சுதீக்ஷா, மியூசிக்கல் டேலண்ட் எஸ் சித்தார்த் வழங்கும் பாட்டு அ ரிவர்ஸ் லைஃப் இஸ் ஆர் லைஃப், ஏ அத்வைதா வழங்கும் உரை ஆகியவை இடம்பெறும். 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதமும், 8:10 மக்கள் பணி தொடங்கி நாட்டு பணி வரை டெல்லி செய்தி பிரிவு சிறப்பு நிகழ்ச்சி, 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கண்ட்ரி வைட், 9:45 இன்சைட்ஸ், 10:10 விஸ்வ தர்ப்பன் ஆகியவை டெல்லி அஞ்சல், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகானம். நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனியராகும். இதில் மதுகர் கோல்வாக்கர் அவர்களின் தார் ஷெனாய் இசை, பண்டிட் பீம்சென் ஜோஷி அவர்களின் பாட்டு ஆகியவை இடம்பெறும். 4:10 பொங்குமங்கலம், பழைய சீவரம் ஜி காளிதாஸ் அவர்களின் அகஸ்வர இசை, தேன்கலிக்கோட்டை வி மணி அவர்கள் தவில். 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:15 திரையிசை, 7:30 ஆச்சவரி டெல்லி அஞ்சல், 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை. இதில் தேஜூர் டிஎஸ் டி செல்வரத்னம் அவர்களின் அகஸ்வர இசை, கோவிலூர் கே வி பழனிவேல் அவர்கள் தவில். 10:10 விஸ்வ தர்ப்பன், 10:20 வேர்ல்டு வைட் டெல்லி அஞ்சல், 10:30 சுகுமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லை பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி. இதில் ஆச்சாரியா பி கோபிநாத் அவர்களின் நேர்முகம், உடன் உரையாடுபவர் ஜி லலிதா அவர்கள், 12:40 மெல்லிசை, 1:10 இசைமலர். இதில் கீதா குப்பன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலன், வி ஆர் ஜெயக்குமார் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரை இசை, 3:00 மதுரம் மதுரம் இ சமயம், 4:10 தேனி நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா ஆகியவை டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசை. இதில் ஏவிஆர் ரந்தினி, ஏவிஆர் ரோஷினி ஆகியோரின் பாட்டு, மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், களக்காடு கே ஆர் சீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்வேஸ்வரன், 6:30 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம். இதில் ஆர் சகானா அவர்களின் பாட்டு, தொடர்ந்து எஸ் ஸ்ரீனிகேதனா அவர்கள் பாட்டு. 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:10 மக்கள் பணி தொடங்கி நாட்டு பணி வரை டெல்லி செய்தி பிரிவு சிறப்பு நிகழ்ச்சி, 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கரண்ட் அஃபேர்ஸ், 10:10 விஸ்வ தர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் ஆகியவை டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: ராமஜனார்தன, கம்போசர் முத்துசுவாமி தீட்சிதர்.
1: ராமஜனார்தன ராவண மர்தன ராமானு

நீரஜதள நயனா, நடன மனோகர நீல கண்ட சிவ நீரஜதள நயனா, சிவ நீரஜதள நயனா, சிவ நீரஜ.

அதி தேஜ மங்கள நித்தே ரதி கோட்டி சுந்தர சித்ரே நந்தகோப குமார சரித்ரே ஜனித மகரந்த சுகந்த பரிமள குசுமாகர லலிதே ஜனித மகரந்த சுகந்த பரிமள குசுமாகர லலிதே வசுதேவ தேவகி நந்த முகுந்த கோவிந்த காளிங்கனர்தன ரசிகே தக்கிட்ட தத்திமி தத்திரி தஜ்ஜனுதாம் சாணித மகரி சனி தக்கிட்ட தத்திமி தத்திரி தஜ்ஜனுதாம் கிணத்தம் தீங்கின்

தம் தஜனு தஜனு ததிங்கின தம் தக்க ததிங்கின தம் தக்க திக ததிங்கின தம் தாம் கமரி கம தச சரி கமணி நிச கரி கமணி நிச சரி சச நிச கிண தம் திகின தம் ததிங்கின தம் தக திக ததிங்கின தம் பிருந்தாவன நிலையே ராதே பிருந்தாவன நிலையே ராதே பிருந்தஹாரதர கிருஷ்ண மனோஹரி நி

0: நேரம் 7:45. ஆகாஷ்வாணி 100.1 எஃப்எம் கோல் அலைவரிசை. திரையிசை பாடல் கேட்கும் முன்
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
0: மைடியர் குட்டிச்சாத்தான் திரைப்படத்திலிருந்து வாணி ஜெயராம் சுஜாதா பாடியுள்ள பாடல்.

0: நேரம் 7:50.
1: செய்தி கதம்பம்.
2: இன்றைய செய்தி கதம்பத்தில், மத்திய அரசின் போஷான் அபியான் திட்டம் சேலம் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள், நாளந்தா பல்கலைக்கழகத்தின் சிறப்புகள் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. மத்திய அரசின் போஷான் அபியான் திட்டத்தின் கீழ் கர்ப்பிணி பெண்கள், தாய்மார்கள் மற்றும் பச்சிளங்குழந்தைகளுக்கு சேலம் மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் ஊட்டச்சத்து வழங்கும் பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல்கள்.
3: குழல் இனிது யாழ் இனிது என்பதும் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்கிறார் திருவள்ளுவர். ஒவ்வொரு இல்லத்திலும் குழந்தை பிறப்பு என்பது மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. குழந்தை கருவுற்றது முதல் பள்ளிக்கு செல்வது வரை அந்த மழலை ஏற்படுத்தும் மாற்றங்களால் மகிழ்ச்சியால் வீடுகள் நிரம்புகின்றன. நம்முடைய வீட்டில் இருப்பவர்களை கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்வதைப் போலவே மத்திய அரசு போஷன் அபியான் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு கர்ப்பிணி தாய்மார்களையும் கவனத்துடன் பார்த்துக் கொள்கிறது. சேலம் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 17,700 கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து வழங்கப்பட்டு வருகிறது. தங்கமான 1,000 நாட்கள் என்ற பெயரில் அங்கன்வாடி மையங்கள் வாயிலாக கர்ப்பிணி பெண்களின் உடல்நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும்

0: வழங்கப்படுகிறது. ஆரோக்கியமான குழந்தை பிறப்பை உறுதி செய்திடும் வகையில் தேவையான மருத்துவ ஆலோசனை ஊட்டச்சத்தும் வழங்கப்படுகிறது. மேலும் 14,600 பாலூட்டும் தாய்மார்களுக்கும் ஊட்டச்சத்து இணை உணவு வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் ஆரோக்கியமான குழந்தை பிறப்பு உறுதி செய்யப்படுவதாக கூறுகிறார் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தின் சேலம் ஊரக வட்டார திட்ட அலுவலர் திருமதி ராஷ்மிகா.
1: கர்ப்பிணிகளுக்கு மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு வந்து அவங்களுக்கான சத்து மாவு ஒரு நாளைக்கான 150 கிராம் சத்து மாவை வந்து டேக் ஹோம் ரேஷனா கொடுத்துட்டு வரும். அது இல்லாம அவங்களுக்கான ஊட்டச்சத்து ஆலோசனை, கர்ப்ப காலத்துல அவங்களை எப்படி பராமரிக்கிறது, குழந்தை பிறந்தவுடனே அந்த சிசுவை பராமரிக்கிறது, இதுக்கான ஆலோசனைகள் எல்லாம் கொடுத்துட்டு வரும். 6 மாசம் to 2 வயது குழந்தைகளுக்கு வந்து நம்ம மாதந்தோறும் எடை உயரம் எடுத்து அவங்களையும் கண்காணிச்சுட்டு வரும். அவங்களுக்கான பராமரிப்பு, குழந்தைக்கான வளர்ச்சியை வந்து பெற்றோர்களுக்கு அறிவுறுத்திட்டு வரும்.
0: கர்ப்பிணி ஆனது முதல் தொடர்ச்சியாக அங்கன்வாடி பணியாளர்கள் அக்கறையுடன் கவனித்துக் கொள்வது மகிழ்ச்சி அளிப்பதாக மகளிர் தெரிவித்தனர்.
2: இப்ப வீக்லி 3 முட்டை கொடுக்கறாங்க, அதுவுமே கொடுத்துருவாங்க அவங்க. அப்புறம் எப்பயாவது நான் போனேன்னா ஹெச்பி லெவல் மந்த்லி செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பேபிக்கு இதை அவங்க சொன்னாங்க, 10 பாயிண்ட் ஸ்கேல் இருக்கு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப கொஞ்சம் வீக்கா தான் இருந்தேன். அப்ப வந்து காய்கறி எல்லாம் நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்க வீட்டுல இருக்கிற ஒரு பொண்ணு மாதிரி நம்மளை கேர் எடுத்துக்கும் போது நல்லா இருக்கும்.
0: குழந்தை பிறப்பு என்பது மறுபிறப்பாகவே மகளிருக்கு அமைந்து விடுகிறது. உள்ளம் மகிழும் மனச்சூழலும் ஊட்டச்சத்து மிக்க புறச்சூழலும் ஒருங்கே அமையும் போது ஆரோக்கியமான குழந்தை பிறப்பு உறுதி செய்யப்படுகிறது. சேலம் மாவட்டத்தில் 2 வயது முதல் 6 வயது வரையுள்ள 57,000 மேற்பட்ட குழந்தைகள் மற்றும் அவர்களின் அன்னையருக்கு போஷன் அபியான் திட்டத்தின் கீழ் ஊட்டச்சத்து வழங்கப்படுகிறது. தனியார் மருத்துவமனைகளில் பல 1,000 ரூபாய் செலவு செய்து கிடைக்கும் அனைத்து சேவைகளும் அங்கன்வாடி மையங்களில் இலவசமாகவும் இனிமை நிறைந்ததாகவும் கிடைப்பதால் வலிமையான இந்தியாவின் வருங்காலம் வளமை நிறைந்ததாக மாறி வருகிறது. சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
3: 1,000 ஆண்டுகள் கடந்தும் பீகார் மாநிலத்தின் ராஜ்கீர் அருகே அமைந்துள்ள பண்டைய நாலந்தா பல்கலைக்கழகத்தின் வரலாறு இன்றும் பேசப்பட்டு வருகிறது. இத்தகைய சிறப்பு மிகுந்த நாலந்தா பல்கலைக்கழகம் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
4: பீகார் மாநிலம் ராஜ்கீர் அருகே அமைந்துள்ள நாலந்தா இந்தியாவின் கல்வி வரலாற்றில் மட்டுமின்றி உலக கல்வி வரலாற்றிலும் தனிச்சிறப்பு பெற்ற இடமாக விளங்கி வருகிறது. சுமார் 1,500 ஆண்டுகளுக்கு முன்பு உருவான நாலந்தா மகாவிகாரம் பல நூற்றாண்டுகளாக உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மாணவர்களையும் அறிஞர்களையும் ஈர்த்த மிகப்பெரிய கல்வி மையமாக திகழ்ந்தது. கிபி 5ஆம் நூற்றாண்டில் குப்த பேரரசர் முதலாம் குமாரகுப்தரின் காலத்தில் நாலந்தா கல்வி மையம் உருவாக்கப்பட்டதாக வரலாற்று ஆதாரங்கள் தெரிவிக்கின்றன. பின்னர் குப்தர்கள், ஹர்ஷவர்தனர் மற்றும் பால மன்னர்கள் உள்ளிட்ட பல்வேறு அரசர்களின் ஆதரவுடன் நாலந்தா மிகப்பெரிய கல்வி நிறுவனமாக வளர்ச்சி பெற்றது. நாலந்தாவின் உச்சகட்ட காலத்தில் சுமார் 10,000 மாணவர்கள் இங்கே தங்கி கல்வி பயின்றதாகவும் அவர்களுக்கு சுமார் 2,000 ஆசிரியர்கள் கல்வி கற்பித்ததாகவும் வரலாற்று குறிப்புகள் காண கிடைக்கின்றன. மாணவர்கள் வளாகத்திலேயே தங்கி படிக்கும் வகையில் குடியிருப்புகள், வகுப்பறைகள், விவாத அரங்குகள், வழிபாட்டு தலங்கள், படிப்பகங்கள், சமையல் அறைகள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் அங்கே இருந்தன. நாலந்தாவின் புகழ் இந்திய எல்லைகளை கடந்து பல்வேறு நாடுகளுக்கும் சென்றிருந்தது. சீனா, கொரியா, ஜப்பான், திபெத், மங்கோலியா, இலங்கை உள்ளிட்ட நாடுகளிலிருந்து மாணவர்களும் அறிஞர்களும் நாலந்தாவுக்கு வந்து தங்கி கல்வி பயின்றனர். சீனாவைச் சேர்ந்த புகழ்பெற்ற பயணி யுவான் சுவாங் நாலந்தாவில் தங்கி கல்வி பயின்றதோடு அங்கு நிலவிய கல்வி முறை குறித்து விரிவான பதிவுகளையும் செய்துள்ளார். நாலந்தா புத்த மத கல்விக்கான மையமாக மட்டுமல்லாமல் பல துறை கல்வி நிறுவனமாகவும் விளங்கியது. புத்த தத்துவம், வேதங்கள், தர்க்கம், இலக்கணம், மருத்துவம், கணிதம், வானியல், தத்துவம், மொழியியல், இலக்கியம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் கல்வி கற்பிக்கப்பட்டது. யுவான் சுவாங் நாலந்தாவில் கல்வி பயின்ற காலத்தில் சீலபத்திரர் அங்குள்ள முக்கிய ஆசிரியராக இருந்தார். நாலந்தாவின் மிகப்பெரிய சிறப்புகளில் ஒன்று அதன் நூலகங்களாகும். 1,000கணக்கான நூல்கள் மட்டுமின்றி மருத்துவம், வானியல், தத்துவம், இலக்கியம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அரிய நூல்களும் அங்கே பாதுகாக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் 12ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் ஏற்பட்ட படையெடுப்புகளால் நாலந்தா கடுமையாக பாதிக்கப்பட்டது. ஒரு காலத்தில் உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து மாணவர்களை ஈர்த்து அறிவின் விளக்காக திகழ்ந்த நாலந்தா அழிக்கப்பட்டாலும் அதன் அறிவொளியை யாராலும் அழிக்க முடியாது.
5: I am Arpita and we all came from Bhubaneswar, Odisha. We have just come to visit the Nalanda University, which is the most oldest university of our country. And we were very glad that we got an opportunity to visit this university.
6: உலகிற்கே அறிவை அள்ளி வழங்கிய நாலந்தா பல்கலைக்கழகத்தின் பழைய வளாகத்திலிருந்து எஸ் கண்ணன்.
3: நாமக்கல் மாவட்டத்தில் புதிய ஆதார் சேவை மையத்தினை மாவட்ட ஆட்சியர் திறந்து வைத்த பின் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசினார். அவர் பேசுகையில்,
7: நாமக்கல் மாவட்டத்துல ஆதார் சேவை கேந்திரா மையத்தை நம்ம துவங்கி வச்சிருக்கிறோம். நம்ம ஆதார் கார்டுல

0: செய்யப்பட வேண்டிய மாற்றங்கள் எதுவாக இருந்தாலும், உங்களுடைய பெயர் மாற்றமா இருக்கலாம், இல்ல பிறந்த தேதி மாற்றம், இல்லைன்னா உங்களுடைய அட்ரஸ் சேஞ்ச் பண்ணும், போன் நம்பர் சேஞ்ச் பண்ணும், மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணும், எதுனாலும் வந்து இந்த ஆதார் சேவை கேந்திரால வந்து எளிமையான முறையில நீங்க வந்து செஞ்சுக்க முடியும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்டர் வந்து 7 நாட்களும் திறந்திருக்கிற வகையில வந்து இவங்க ஆதார் சேவை கேந்திராவை ஆபரேட் செய்திருக்கிறார்கள். காலை 9:30 மணியிலிருந்து சாயங்காலம் 5:30 மணி வரைக்கும் இந்த மையமானது வந்து இயங்கும். அதாவது பொது விடுமுறை, கவர்மெண்ட் ஹாலிடேஸ் தவிர வருஷத்துல எல்லா நாளும் இந்த சேவை மையமானது வந்து செயல்படும். இங்க வந்து நீங்க எப்படி பாஸ்போர்ட் சேவை கேந்திரால வந்து நீங்க ஆன்லைன்லயே அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு நீங்க போற மாதிரி இருக்குதோ அதே மாதிரி வசதிகளை ஆதார் சேவை கேந்திராவிலையும் செஞ்சிருக்கிறாங்க. இதை வந்து நீங்க ஆன்லைன்லயே நீங்க வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம், உங்களுடைய டைம் வந்து சேவ் பண்ணிக்கலாம். மேலும் அவங்களுடைய ஆதாருடைய மொபைல் ஆப் இருக்கு, அதன் மூலமாகவும் நீங்க வந்து அப்பாயின்மெண்ட்டை நீங்க வந்து பிக்ஸ் பண்ணிக்க முடியும். மேலும் வந்து மற்றொரு வசதியா மாற்றுத்திறனாளிகள் நேரடியாக வந்து உங்களால வர முடியாத பட்சத்துல இங்க வந்து ஹோம் என்ரோல்மெண்ட் வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க வந்து உங்களுடைய மாற்றுத்திறனாளியுடைய ஐடி நீங்க வந்து கொடுக்குற பட்சத்துல அவங்களே வந்து உங்களுடைய வீட்டுக்கே வந்து இந்த ஆதார் சம்பந்தமான குறைகளை களைவதற்கான ஆட்களை அனுப்பி அதை சரி செஞ்சு அதனால வந்து நாமக்கல் மாவட்டத்தில் சார்ந்த பொதுமக்கள் அனைவரும் இந்த ஆதார் சேவை கேந்திராவை முழுமையாக பயன்படுத்துவோம்.
1: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் இந்தியாவின் கடல்சார் துறை நாட்டின் முன்னேற்றத்திற்கு ஒரு வலுவான அடித்தளமாக திகழ்வதாகவும், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் கொள்கை சீர்திருத்தங்கள் மற்றும் கடல்சார் பணியாளர்களுக்கே முன்னுரிமை எனும் உறுதியான தொலைநோக்கு பார்வை உள்ளிட்டவை இத்துறையின் வளர்ச்சியை முன்னெடுத்து செல்கின்றன என்றும், உலக கடல்சார் தினத்தை முன்னிட்டு அனைவருக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். எல்லாவிதமான சவால்களையும் கடந்து உலக வர்த்தகத்தையும் இணைப்பையும் முன்னெடுத்து செல்லும் அனைத்து கடல்சார் பணியாளர்களையும் உலக கடல்சார் தினத்தில் வணங்கி பாராட்டுவதாகவும், அவர்களின் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பிற்கான நன்றியை தெரிவிக்கும் நாளாக இந்நாள் அமைகிறது என்றும், அவர்களின் வாழ்க்கையை மேலும் எளிதாகவும் பாதுகாப்பானதாகவும் மாற்றுவதற்கு தமது உறுதியை இந்த நாள் வலுப்படுத்தட்டும் என்றும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நிலையான வாழ்க்கை முறைக்கான அடித்தளத்தை பள்ளிகள் அமைக்கின்றன. பொறுப்பான திடக்கழிவு மேலாண்மை, முறையான கழிவு பிரிப்பு மற்றும் மக்கும் கழிவுகளை உரமாக மாற்றுதல் போன்ற முயற்சிகளுக்கு பள்ளி மாணவர்கள் தலைமை தாங்குகின்றனர் என்றும், இந்த செயல் ஆரோக்கியமான மற்றும் நிலையான பள்ளிச்சூழலை உருவாக்க பங்களிப்பதாகவும், ஸ்வச் ஹை சேவா 2026 ஒரு பகுதியாக அன்றாட வாழ்வில் பொறுப்பான கழிவு மேலாண்மை நடைமுறைகளை பின்பற்றுமாறு மாணவர்கள் தங்கள் குடும்பத்தினரையும் நண்பர்களையும் ஊக்குவிக்குமாறு மத்திய கல்வி அமைச்சகத்தின் சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.
3: தொடர்வது செய்தி அறிக்கைகள் டெல்லி அஞ்சல்.
4: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே விஷால் சர்மா. प्रधानमंत्री नरेंद्र मोदी ने कहा है कि सेवा भाव हर व्यक्ति में स्वाभाविक रूप से होना चाहिए। श्री मोदी वडनगर से वाराणसी तक यात्रा कर रहे सेवा यात्रियों से वीडियो कॉन्फ्रेंस के माध्यम से संवाद कर रहे थे।
5: सेवा यही मुख्य हमारा काम होना चाहिए और हम सेवा कर कर के ही सेवा का संदेश देंगे, शब्दों में नहीं देंगे। हमारे अपने आचरण से लोगों को पता चले कि राजनीति में सत्ता कितनी ही क्यों न बड़ी हो जाए, लेकिन हमारा मार्ग सेवा का ही रहेगा। कितने ही ऊंचे शिखर पर पहुंचेंगे, लेकिन सेवा परमो धर्म इस भाव को लेकर आगे बढ़ेंगे।
4: प्रधानमंत्री ने कहा कि पीएम किसान और पीएम सूर्यघर योजना जैसी अनेक योजनाओं की पहचान अंतिम व्यक्ति तक पहुंचने वाली सेवाओं के रूप में बनी है। उन्होंने विकसित भारत के निर्माण में युवाओं की भूमिका बढ़ाने का आह्वान किया। प्रमुख रक्षा अध्यक्ष जनरल एनएस राजा सुब्रमणी ने युद्ध के बदलते स्वरूप के अनुरूप भारत की रक्षा अधिग्रहण प्रणाली तेजी से अनुकूलित करने की आवश्यकता पर बल दिया है। नई दिल्ली में एक कार्यक्रम में जनरल सुब्रमणी ने रक्षा इकोसिस्टम को मजबूत करने के लिए प्रौद्योगिकी, डेटा और उद्योग के एकीकरण के महत्व का उल्लेख किया।

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு 100.1 திரைக்கானம் கேட்கலாம். ஒலிக்கிறது சத்தியம் திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் P சுசீலா பாடியுள்ள பாடல்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில்
2: அக்டோபர் மாதம் 5ஆம் தேதிக்குள்
1: காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
3: SP பாலசுப்ரமணியம் குரலில் ஒலிக்கிறது பட்டிக்காட்டு ராஜா திரைப்பட பாடல்.

திரைக்கானத்தில் நிறைவு பாடலாக ஒலிக்கிறது பல்லாண்டு வாழ்க திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் வாணி ஜெயராம் பாடியிருக்கும் பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு 100.1 இனி கேட்கலாம் இரவின் மடியில் நிகழ்ச்சியில். எங்கள் ஊர் பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். முதலில் ஒலிக்கிறது ஆஷா போஷே பாடியுள்ள பாடல்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில்
2: அக்டோபர் 5 தேதிக்குள்
1: காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு 100.1 கேட்கலாம் நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் காவிய தலைவி திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். முதலில் ஒலிக்கிறது பி. சுசிலா பாடியிருக்கும் பாடல்.

0: அதுவா ரேடியோ கிராம் பாடுதுன்னு நினைக்கிறேன். சந்தர்ப்பம் தெரியாம வேலைக்காரங்க இதே மாதிரி ஒரு பாட்டை போட்டு தான் போட்டுருக்கு. நான் போய் நிறுத்திட்டு வந்தேன்.
1: அந்த பாட்டு

0: ஒழித்து பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தேடி வந்த மாப்பிள்ளை.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
1: கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
1: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
2: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
2: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
2: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் அக்டோபர் 5 தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
2: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
2: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
0: நேரம் 1:41. தேடி வந்த மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து பாடல்களை தொடர்ந்து கேட்கலாம். ஒலிக்கும் குரல் TM சௌந்தரராஜன்.

சொர்க்கத்தை தேடுவோம் சூதரி, மது கிண்ணம் மலர் மஞ்சம் நமக்காக அம்மம்மா.

கண் பார்வையில் கல்லூருமோ கல்லூரினால் தள்ளாடுமோ? சொர்க்கத்தை தேடு மது கிண்ணம் மலர் மஞ்சம்

0: மடியில விழுந்தேன் மாளிகைக்கு நன்றி சொல்வதா, மடியில காலெடுத்து மடியில விழுந்தேன் மாளிகைக்கு நன்றி சொல்வதா, இல்லை ஜாழியில தேரெடுத்து தந்தாலே அந்த தங்கத்துக்கு நன்றி சொல்வதா.
1: அம்மம்மா போதுமே சரசம், இதை அக்கம் பக்கம் பார்த்தாலே விரசம்,
0: கொஞ்சமா இயங்குது இதயம் அட கொஞ்சினால் என்னதான் குறையும், என்னதான் குறையும், நிடமோ சுகமானது.

0: மோ சுகமானது, ஜோடியோ பதமானது, நேரமோ இதமானது, நெருங்கமோ என்றாவது.
1: டி எம் சௌந்தரராஜன் பாடியுள்ள பாடல்

அஞ்சாமல் நடப்பதும் தேவியை பார்ப்பதும் நவீன உலகத்தின் பாணி. தொட்டு காட்டவாம் மேலை நாட்டு சங்கீதத்தை, தொட்டு காட்டவாம் வட்டம் போடவாம் வாலிபத்தின் வேகத்தை.

இரவு நேர இன்னிசை மழையாக வலம் வர இருக்கிறது. நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் இன்று அருணாச்சலம் மற்றும் ஆகா ஆகிய திரைப்படங்களிலிருந்து ஒரு சில பாடல்கள் நம்மை மகிழ்விக்க காத்திருக்கின்றன. முதலாவதாக SP பாலசுப்ரமணியம் மற்றும் குழுவினர் குரல்களில் அருணாச்சலம்.

மனம் விரும்பும் கானங்களை காற்றலைகளில் இசைத்து மகிழ்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் நிலையத்தின் நேரம் 2:17. அடுத்த கானம் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா மற்றும் குழுவினர் குரல்களில்

நேரம் 2:23. ஒலித்துக் கொண்டிருப்பது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. ஒலிக்கு இருக்கின்ற அடுத்த பாடல் மலேசியா வாசிவன் குழுவினரோடு பாடியது. இசையமைத்திருக்கின்றார் தேவா.

நேரம் 2:28. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நெஞ்சம் மறப்பதில்லை, ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் ஒலிக்க இருக்கின்ற அடுத்த பாடல் மனோ சுவர்ணலதா ஆகியோர் குழுவினரோடு பாடியது.

மனம் விரும்பும் கானங்களை காற்றலைகளில் இசைத்து மகிழ்கிறது, நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் நிலையத்தின் நேரம் 2:34. வர இருக்கின்ற அடுத்த பாடல் ஹரிஹரன் மற்றும் சித்ரா ஆகியோர் பாடியது.

இதுவரை அருணாச்சலம் திரைப்படத்திற்காக சில பாடல்கள் உலா வந்து சென்றன. அடுத்ததாக ஹரிஹரன் குரலில் ஆஹா பாடல் ஒலிக்கும் நேரம் 2:39. இது நெஞ்சம் மறப்பதில்லை, ஆகாஷ்வாணியின் FM கோல்டு 100.1 MHz.

0: நேரம் 2:43. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நெஞ்சம் மறப்பதில்லை, ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. அடுத்த கானம் மலேஷியா வாசுதேவன், யுகேந்திரன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் ஆகியோர் குரல்களில்.
1: கோழிவன்

ஹரிஹரன் மற்றும் குழுவினர் குரல்களில் பாடல் ஒலித்து முடித்த இந்த நேரம் 2:53. இது நெஞ்சம் மறப்பதில்லை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. வரவிருக்கும் அடுத்த பாடல் கோபால் ராவ் மற்றும் சுஜாதா ஆகியோர் பாடியது.

அடுத்ததாக எந்தனி எனத் தொடங்கும் ஊர்மிக ராகத்தில் அமைந்த பாடல் ரூபகத்தாளம் பல்லவிசேஷையர் கீர்த்தனை.

நிறைவாக பைரவி ராகத்தில் அமைந்த சரியவரம்மா எனத் தொடங்கும் பாடல் கண்டஜம்பதாளம் ஷியாமா சாஸ்திரி கிருதி.

நேர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது பொங்கும் மங்களம். இன்றைய நிகழ்ச்சியில் பழைய சீவரம் ஜி காளிதாஸ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டோம். தேன்கனிக்கோட்டை வி மணி அவர்கள் தவில்.

புலர்கின்ற அதிகாலை பொழுதில் நேயர்களுக்கு இசை விருந்து படைப்பதில் பெருமை கொள்கிறது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. இனி வருவது புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் முதல் பாடல் கே.பி. சுந்தராம்பாள் குரலில் திருவிளையாடல்.

ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானே. ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானே. மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானே. மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானே. ஏறுமையில்

நேரம் 5:14 ஒலித்துக் கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். ஒலிக்க இருக்கின்ற அடுத்த பாடல் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் மற்றும் டி எம் சவுந்தரராஜன் ஆகியோர் குரல்களில் ராமு.

நேரம் 5:20. இது புலரும் பொழுது வழங்கிக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பி. சுசிலாவின் குரலில் குழந்தையும் தெய்வமும்.

நேரம் 5:24. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புலரும் பொழுது, ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பி. சுசிலாவின் குரலில் நெஞ்சில் ஓர் ஆலயம்.

மனம் விரும்பும் கானங்களை காற்றலைகளில் இசைத்து மகிழ்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். பண்பலை சொல்லும் நேரம் 5:28. புலரும் பொழுது தரும் அடுத்த பாடல் வாணிஜெயராம் மற்றும் சுஜாதா ஆகியோர் குரல்களில் மைடியர் குட்டிச்சத்தான்.

இனிமையான கானங்களின் தொகுப்பாக உலா வந்து கொண்டிருக்கிறது. புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இளையராஜாவின் இசையமைப்பில் யுவன் சங்கர் ராஜா, பவதாரணி ஆகியோர் குரல்களில் அஞ்சலி.